0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: கண்ணதி கடகணமுண்டத்தி பரலிக்க கட்டு ஜல ஜல

0: It's a feeling.
1: யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: Gen Z ல நம்மளு பிள்ளாருக்கு சும்மா வைப்பு மாத்தி பிடிக்காம மாத்தி பிடிக்காம
2: மழையிலும் வெயிலிலும் கூட

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.